லக்ஷுருத்து சங்கரம் ரண்மே சுட்டே போறான் லக்ஷுருத்தி லக்ஞான ஜான் படிக்க பார்ப்புறோம் ஜன்கர்த்திய கருணாக்கியா லிகையா ஆமணி ஜான்.